0: music now. Lotus FM. It's all about the music. You are listening to Insane Ave. You are listening to Insane Ave on Lotus FM.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் கேட்கின்ற நிகழ்ச்சி இனிசை மழை, வழங்குபவர் தனசீலன் துரைசாமி. வாரந்தோறும் 6 மணியிலிருந்து 7 மணி வரை உங்களுடைய விருப்பமான வானொலி நிலையம் லோட்டஸ் எஃப்எம். இன்னொரு அருமையான நிகழ்ச்சி இன்றைய தினம். மேலும் நிதி விளக்கம் மற்றும் உங்களுடைய தமிழ் பாடம். வணக்கம் அண்ட் வார்ம் கிரீட்டிங்ஸ் டு யூ ஆன் யட் அனதர் பியூட்டிஃபுல் ஃப்ரைடே ஈவினிங். யூஆர் லிஸ்னிங் டு தி பெஸ்ட் ஆஃப் குடும்பாக்கம் வித் மீ தனசீலன் துரைசாமி, எக்ஸ்க்ளூசிவ் டு லோட்டஸ் எஃப்எம். Weekly between 6 and 7 p.m. with a dedicated Tamil program for your listening a pleasure. Your regular features in their respective time slots. இன்றைய தினம் ஒரு அருமையான இயேசுநாதர் புகழை கூறும் பாடலால் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். This evening we start the program with a beautiful dedication to our dear Lord Jesus Christ.

0: இனிசை மழை நிகழ்ச்சி வருபவர் தனசீலன் துரைசாமி. இப்பொழுது மணி 6:16, இட் இஸ் 1:06. உங்களுடைய நீதி விளக்கம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பான முக்கியமான நாளாகும். அன்னையர் தினம், அதாவது மதர்ஸ் டே. திஸ் கமிங் சண்டே இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் டே இன்டீட், ஏ டே டு ஹானர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் அவர் லைஃப், அவர் மதர்ஸ். ஆகவே நீதி விளக்கம் அந்த தலைப்பில் தயாரிக்கப்பட்டது. திஸ் ஈவினிங்ஸ் எத்திக்கல் சேயிங்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அவர் மம்ஸ். முதலாவது, உலகில் உன் வளர்ச்சியை கண்டு பொறாமை படாத ஒரே ஜீவன் அம்மா. உலகில் உன் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாத ஒரே ஜீவன் அம்மா. There is only one being in this world who will be genuinely happy to see you grow, and that's your mother. உலகில் உன் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாத ஒரே ஜீவன் அம்மா. There is only one being in this world who will genuinely be happy to see you grow, and that is your mother. அடுத்தது, அத்தனை கடவுளும் அன்னை. அத்தனை கடவுளும் அன்னை. Your mother are all the gods you can think of. Your mother are all the gods you can think of. அடுத்தது, தாய் நம்மிடம் எதிர்பார்ப்பது பணத்தை அல்ல, தன்னுடைய வளர்ப்பை. பிறர் குறை சொல்லாதவாறு உள்ள நல்ல குணத்தை. அதாவது, our mother does not expect any money from us. All she wants is for no one to find any fault on you and for you to have a good character. தாய் நம்மிடம் எதிர்பார்ப்பது பணத்தை அல்ல, தன்னுடைய வளர்ப்பை. பிறர் குறை சொல்லாதவாறு உள்ள நல்ல குணத்தை. Our mother does not expect any money from us. All she wants is for no one to find any fault on you and for you to have a good character. அடுத்தது, தாயிடம் உங்கள் பேச்சு திறமையை காட்டாதீர்கள், உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்ததே அவர்தான். Do not show your mother your speaking skills. It is only because of her that you speak. She is the one that taught you. தாயிடம் உங்கள் பேச திறமையை காட்டாதீர்கள், உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்ததே அவர்தான். Do not show your mother your speaking skills. It is only because of her that you speak. She is the one that taught you. கடைசியாவது, ஒரு தாய் ஐந்து குழந்தைகள் வளர்த்து விடுவாள், ஆனால் ஐந்து குழந்தைகள் சேர்த்து ஒரு தாயை காப்பாற்றுவது கடினம். ஒரு தாய் ஐந்து குழந்தைகள் வளர்த்து விடுவாள், ஆனால் ஐந்து குழந்தைகள் சேர்த்து ஒரு தாயை காப்பாற்றுவது கடினம். அதாவது, a mother can raise 5 children simultaneously, but sometimes 5 children together cannot look after a mother. இது உங்களுடைய நீதி விளக்கம். These were your ethical sayings for this evening. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். We now go to an ad break and we continue with the program when we come back.
1: Experience pure country allure as a VIP at this year's Hollywood Bits Durban July with Spina Zonke. Stand a chance to win VIP experiences or a share of 1.2 million rand in cash. Bet 2 rand or more on selected slots to enter. This is your moment. Release your spirit. Release your victory. Release your glamour with Spina Zonke. Bet now.
2: T's and C's apply. Hollywood Sportsbook is a licensed betting operator. No persons under the age of 18 years are permitted to gamble. Winners know when to stop. South African Responsible Gambling Foundation toll-free counseling line 0800 006 008 or WhatsApp help to 076 675 0710.
3: Hello, hello, hello. Yeah. Welcome.
4: Great DJs. This is the place. Fantastic music.
5: You got your station.
4: Lotus
5: Qantas FM. You are listening to Insane Marae. You are listening to Insane Marae on Lotus FM.

0: அருமையான திரைப்பட பாடல் பேர் சொல்ல வந்த பிள்ளை நீயே. இப்பொழுது சில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம் தனசீலன் மை அண்ணா, ஹாப்பி ஃப்ரைடே டு யூ அண்ட் த லிஸ்னர்ஸ். தேங்க் யூ ஃபார் லவ்லி மியூசிக் அண்ட் அ வெரி ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் த மதர்ஸ். தேங்க் யூ ஃபார் அன் ஆசம் ஷோ, லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் சூசன் முட்லி ஃப்ரம் PMB.
2: வணக்கம் தனசீலன், ட்ரஸ்ட் யூ வெல், ஹாப்பி ஃப்ரைடே டு யூ அண்ட் லவ்விங் ஃபேமிலி. தேங்க் யூ ஃபார் த சாங்ஸ் யூ பிளேயிங், the classics. I'm enjoying all of them. A very happy and blessed Mother's Day to all our moms in the planet Earth, and I pray God's blessings upon them. They're so special. They're one in a million. Mothers are valuable and women of excellence. To you and your loving family, all the best. To mine as well, lots of love. Ranjini Reddy, Kulen Dalton, Mika Nandri.
3: வணக்கம் பிரதர் தனசீலன், ட்ரஸ்ட் யூ வெல், என்ஜாயிங் யுவர் பியூட்டிஃபுல் செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ். ஹாப்பி ஹெவன்லி பர்த்டே டு மை ஹஸ்பண்ட் ஃபார் டுமாரோ. ஹீ வுட் ஹவ் பீன் 70. ஐ லாஸ்ட் ஹிம் 6 years அகோ அண்ட் ஐ மிஸ் ஹிம் ஸோ மச். டேக் கேர், காட் பிளேஸ், லாட்ஸ் ஆஃப் லவ், டீனா நாயக்கர், ஷாவ் கிராஸ்.
4: வணக்கம் தனசீலன் அண்ணா, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக என் அன்புடன் அம்மா மேகி செத்தியும் மற்றும் என் வாழ்வில் தாயாக விளங்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய அன்னிய தின நல்வாழ்த்துகள். வலிமையாக இருப்பதும் அன்பு செலுத்த பாடுவதும் என்றால் என்ன என்பது எனக்கு கட்டியதற்கு நன்றி. வணக்கம் தனசீலன் அண்ணா, ஐ லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு விஷ் மை டியரஸ்ட் மாம் மேகி செத்தி அண்ட் டு ஆல் த உமன் இன் மை லைஃப் தட் ப்ளே த ரோல் ஆஃப் அ மதர் a very happy Mother's Day. Thank you for teaching me what strength looks like and for showing me what love is. Lots of love from Shailan Chetty in Savannah Park.
5: Vanakkam Mr. Dhanasilan. It's so heartwarming to listen to all Amma's songs. You bring so much memories of my mom in heaven. Happy Mother's Day to all. Gondam and Chakas Kral. Love your show as always.
0: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தோஸ் பியூட்டிஃபுல் மெசேஜஸ் தேட் கேம் த்ரூ. இப்பொழுது என்னோட பர்த்டே மெசேஜ் தட் கம்மிங் த்ரூ அண்ட் இட் சேஸ், ப்ளீஸ் விஷ் பாப்ஸ் ராஜ்கோபால் ஃப்ரம் ரிச்சர்ட்ஸ் பே ஹாப்பி பர்த்டே அண்ட் ஆல்சோ ஆல் தி மதர்ஸ் ஹாப்பி மதர்ஸ் டே ஃபார் சண்டே. திஸ் கம்ஸ் ஃப்ரம் சில்வர் மார்ட்டன் பவி அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மவுண்ட் ஹெச்கம். அவருக்காக இந்த பாடல் ஒளிபரப்புகிறேன். யா, வி டெடிகேட் திஸ் சாங் டு பாப்ஸ் ராஜ்கோபால் அண்ட் டு ஆல் தி பியூட்டிஃபுல் மாம்ஸ் அவுட் தேர்.

0: உள்நாட்டு கலைஞர் கிரிஷ் பிள்ளை பாடிய மகளின் கல்யாணம். இப்பொழுது மணி 6:45, இட் இஸ் ஜஸ்ட் கோன் பாஸ்ட் 6:45. இன்றைய தமிழ் பாடம், தாயின் சிறப்பை பற்றி சில வாக்கியங்கள் கற்கலாம். This evening's Tamil lesson, a few sentences on our mother, with Sunday being Mother's Day, I thought we will dedicate this Tamil lesson to our mother. முதலாவது சில வாக்கியங்கள், a few sentences and its meaning. தாய் நம்மை பெற்றவர், தாய் நம்மை பெற்றவர், அவர் தன் வயிற்றில் 10 மாதங்களை நம்மை சுமந்தார். A mother gives a birth to you. She carries you in a womb for some 10 months while you develop. தாய் நம்மை பெற்றவள், a mother gives birth to you. அவர் தன் வயிற்றில், வயிற்று, வயிறு is a tummy. She carries you in a womb for 10 months. பத்து மாதம் is 10 months. சுமந்தார், she keeps you in the womb while you develop. அவரின் மார்பாலை குடித்து வளர்ந்தவர்கள் நாம். அவரின் மார்பாலை குடித்து வளர்ந்தவர்கள் நாம். மார்பால் இஸ் த மில்க் தட் ஷி ஃபீட்ஸ் யூ. குடித்து இஸ் டு ட்ரிங்க். வளர்ந்தவர்கள், எஸ் வி க்ரோ ஃப்ரம் த மில்க் தட் வி ட்ரிங்க். அவரின் மார்பாலை குடித்து வளர்ந்தவர்கள் நாம். பை கன்சியூமிங் த மில்க் தட் ஷி ஹேஸ் ஃபெட் அஸ் வி க்ரோ. அடுத்தது, நமக்கு வியாதி வந்தபோது கோவிலோ அல்லது வைத்தியனையோ நாடுவாள். நமக்கு வியாதி வந்த போது, வியாதி இஸ் இல்னஸ் ஆர் சிக்னஸ், வென் வி கெட் சிக் ஆர் வென் வி டேக் இல், கோவிலோ அல்லது வைத்தியனையோ நாடுவாள். ஷி ரேலிஸ் டு பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் அவர் ரிகவரி அண்ட் வெல் பீயிங். கோவில் இஸ் எ டெம்பிள் ஆர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அல்லது வைத்தியன், வைத்தியனையோ இஸ் எ ஹாஸ்பிட்டல் ஆர் எ டாக்டர்ஸ் ரூம், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் அவர் ரிகவரி ஆர் அவர் வெல்பீயிங். நாம் பெரியவர் ஆன பிறகு, நாம் பெரியவர் ஆன பிறகு, வென் வி க்ரோ அப், நாம் பெரியவர் ஆன பிறகு, வென் வி க்ரோ அப், தாய் செய்த நன்றியை பாராட்டி, வி மஸ்ட் appreciate the stuff that our mothers have done for us. Our manam nogamal, manam nogamal means without hurting our mind, paadukaathu varavendum. We must praise our mothers and take care of her without causing her any pain. Kadaisiyavadu and lastly, thaayin sirandador kovilum illai. There is no greater temple in this world than your mother. மறுபடியும் இந்த வாக்கியங்கள் பார்க்கலாம். தாய் நம்மை பெற்றவர், அவர் தன் வயிற்றில் 10 மாதங்களை நம்மை சுமந்தார். A mother gives birth to you. She carries you in a womb for some 10 months while you develop. அவரின் மார்பாலை குடித்து வளர்ந்தவர்கள் நாம். By consuming the milk that she feeds us, we grow. நமக்கு வியாதி வந்தபோது கோவிலோ அல்லது வைத்தியனையோ நாடுவாள். When we get ill or unwell, she rallies to places of worship and medical institutions for our recovery and well-being. நாம் பெரியவர் ஆன பிறகு தாய் செய்த நன்றியை பாராட்டி அவர் மனம் நோகாமல் பாதுகாத்து வர வேண்டும். When we grow up, we must praise our mothers. Take care of her without causing her any pain. கடைசியாவது, தாயிற் சிறந்ததோர் கோவிலும் இல்லை. There is no greater temple in this world than your mother. இது உங்களுடைய தமிழ் பாடம். This was your Tamil lesson. ஒரு சிறிய விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடரலாம்.
1: Yeah. Weekdays and Sundays, 9 a.m. to 12 on Lotus FM.
2: Hey, what's going on, South Africa? It's Rivash here from the Weekend Explosion. Look, bittersweet news for you. We have officially retired one of your favorite features, Kitchen Catastrophe. But hold on, because that's been replaced with a brand new feature called Have You Ever that will explore almost, well, everything that you've done in your life. And Sunday's games continue with a brand new feature there called Wise Owls that will test your wildlife knowledge. All of that and a whole lot of great music that you have come to love on the show that you request on requests at lotusfm.co.za. All of that packaged into one high energy show, Saturdays and Sundays from 9 a.m. to 12. Catch you then.
3: Hello, hello, hello.
4: Yeah.
3: Welcome.
1: Great DJs.
3: This is the best.
1: Fantastic music.
3: You got your station.
1: Lotus FM.

இனிசை மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி என்னுடைய சகோதரர் எட்வர்ட் ரெடி அவர்கள் ஒரு செய்து அனுப்பினார். அவர் பிரதர் எட்வர்ட் ரெடி இஸ் ஆல்சோ டியூன் இன் டு தி ப்ரோக்ராம் அண்ட் ரிதேஷ் ஆஸ் வெல் டியூன் இன் டு தி ப்ரோக்ராம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. வித் திஸ் வி கம் டு தி கன்க்ளூஷன் ஆஃப் அனதர் எடிஷன் ஆஃப் இனிசை மழை. அடுத்தது செய்தி வாசிப்பவர் ஷோனாச்சேரி நாயுடு அவர்கள். மேலும் நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். இன்று வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம். நல்வாழ்த்துக்கள் எல்லா அம்மாக்களுக்கு. என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டு ஆல் தி பியூட்டிஃபுல் மாம்ஸ் அவுட் தேர், எ வெரி ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ ஆன் சண்டே. அண்ட் யூ கேன் கேட்ச் தி பெஸ்ட் ஆஃப் குடும்பாக்கம் வென் வி பிரிங் டு யூ ஏ மதர்ஸ் டே ஸ்பெஷல் ஆன் சண்டே பிட்வீன் 1 and 3 PM ரைட் ஹியர் ஆன் லோட்டஸ் FM. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.

இருக்கும் அருமையான கண்ணா தனசீலன் தரசாமி. அம்மா உயிர் இருந்த காவ் நாங்கள் எல்லோருக்கும் போராமை இல்லாத ஒரு வார்க்கம். மிக்க மிக்க நன்றி. இனிசை மழை நிகழ்ச்சி Blessings and love, unconditional unto all ammas for the weekend. Nirmala Devi Murli in Alberton.